கத்தி தல்ல தல்ல பல்ல ஜஜ பல்ல கண்ணிலே கத்தி தல்ல தல்ல பல்ல ஜஜ பல்ல காத்தார் திக்கி நூலே.